சிஞ்சிதி கன்யா கோதுக்குந்தன்னா குக்கியாதுகாம்சே நியோயாபிப்பாம்சே.